0: நாளைக்கு அப்ரோச் எஸ்ட்ரிக் 838 ஓ லீவிங் ராஜர் வருவாங்க. இன்னொரு ஜெட் ரீச் ராஜர் வருவாங்க. 50 பை குரி
1: Spring S38, okay, approach, expect to arrive Yankee, runway 16, left approach, via Swamp, Golf Arrival.
0: Expect to arrive Yankee, runway 16, left approach, via Swamp, Golf Arrival, Spring S38, we have outbound.